ஜாரம் ஜாய் அசார் காரம் ஜாய் கந்தோம் அரம் ஜாய் மர்காரம் ஜாய் மூஜூர் போலி மோய் மூஜூர் பர்மசார் போலி மோய் சமான் முஜாப் போலி மோய் மூஜூர் அமினத்து குறிஜாப் அக்கடி குறிஜாப் அகமத் குறிஜாப் அக் மிசல் குறிஜாப் அக் ஃபர்ஜாய் குறிஜாப் குறிஜாப் போலி மோய் ஜெய் சேனி ஜாய் பர்மசார் போலி மோய் மூஜூர் மதம்ப சேன் பர்மாக் yelli jaay sen barma fal barma magge sen yaay abi job yaay ajratu ndate sen.